0: சுமன் சுமன் சுமன் சுமன்
1: ஓசியோ மே ஹோலா ஜாயே ஃபூலோ கா ஷபா உஸ்மே ஃபிர்